0: Where's the chick, yo? Where's the chick, yo?
1: நிம்மதியா கொஞ்சம் சாப்பிடணுதான். என்ன டார்ச்சர்
2: சார்? சைடிஸ்ட் என்ன வேணும்?
1: சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பா.
2: ஊரா கிராக்கியானே
3: என்னப்பா அது?
4: லெக் பீஸ் சார்.
3: அப்படின்னா
4: கோழி காலு?
3: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
4: யாருக்கு சார் தெரியும் அது?
3: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
1: கோழிய அண்டாவில போட்டு அழைச்சதுனால அது எந்த காலம் எவனுக்கு தெரியும்? குடுக்கிற காலத்துட்டு போயா?
3: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
1: என்ன காரணம்?
3: ஏ மச்சா, தந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டான். இந்த சொத்தெல்லாம் நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டோமே.
3: ஓடிடுவானா?
1: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
3: என்ன தம்பி உச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கு மச்சான வலது கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: சொல்றியா சொல்றியா ஐயா?
3: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி, என் மச்சான் சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா, அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. இங்க பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கட்டுபிடிச்சு ரெண்டா பழந்துருவேன். ஏமட்ட ஆசை எப்படி?
1: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊரா ராஜா?
5: காரைக்கால்.
1: ஊரு பேர்லயும் காலா போகடா.
6: ஏண்டி பம்பாய்
7: போமண்ணா,
6: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி,
7: சத்த சும்மா இருக்கேலா.

0: எப்பவும் குறையறது. அதை தொடரடா.
1: சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டி தான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன், காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல குடுத்துட்டான், அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?

0: மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுலாமே?
1: ஹாஸ்பிடல் பேரை கெடுக்கறத முடிவு பண்ணிட்டியா?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்.
1: பின்னா ஆறாம் நம்பர் ரூம்ல இருந்து பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
0: ஆறாம் நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட்?
1: ஆமா.
0: அஞ்சாம் நம்பர் மலேரியா, ஏழாம் நம்பர் பைலேரியா, ஆறாம் நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி
1: அவங்கதான்.
0: அவங்கதான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சோடனே என்ன கொடுப்பீங்கன்னு. பில்லு கொடுப்போம்னு. இது தப்பா?
1: டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா.
0: ட்ரை பண்றேன்.
1: உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்?
0: கேஸ்ட்ரபிள் இல்ல, பேஜர்.
1: பேஜரா? பேஜர்
0: 3000 டாக்டர், 3000.
1: இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் பேஜர் எடுத்துட்டு என் முன்னாடி வரக்கூடாதுன்னு? நீங்க எல்லாம் எதுக்குடா எதுக்குடா டாக்டர் தொழிலுக்கு வரீங்க?
0: தெரியாம படிச்சு
1: மறக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். இனிமே உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீ இந்த பேஜர் எடுத்துக்கிட்டு என் முன்னாடி வரக்கூடாது, புரிஞ்சுதா? தொலைச்சிடவே தொலைச்சு.
0: நீயும் நானும் ஒரே மெடிக்கல் காலேஜ் தான் குப்பை கொட்டணும். என்ன, என்னோட 2 வருஷம் சீனியர். ஆனா அதுக்காக உன்னோட வட்டவாளம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உட்கார்ந்துகிட்டு போற வர பிகர்களுக்கு எல்லாம் மார்க் போட்டவன் தானே நீ. கிளாஸ்ல கடைசி பெஞ்சில உட்காந்துகிட்டு திருட்டு தம் அடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டவன் தானே நீ. டேய் டேய், நீ என்னடா டிசிப்ளின் பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸத்தான் வச்சுக்க கூடாது? அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏன்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தான்டா பிராந்தி, வெளியே வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சாதான் மடையா? அவன் தான் கூப்பிடாம்பாரு, கூப்பிடாம்பாரு. வர்றண்டா டே, வர்றண்டா. எஸ் டாக்டர்.

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்ட கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்ப நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: என்னடா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, மத்த நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
0: ஐயா
1: ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய் உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு பாருங்க.
0: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா இல்லாமா என்ன சண்டை போலி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம வாங்கிக்கணுமா? அதுக்கு இல்ல, இவரை விடுங்க, பேசாம வாங்க.

0: பாட்டி இங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்னடா ஸ்கிப்பிங் கிப்பிங் அப்பன் மானு சண்டை ஓடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா
1: உடமாட்டேங்குது
0: பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ
1: வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும் போ.
0: என்னடா அடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
3: இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அட நீ சும்மா இருப்பா, இத நான் கலப்பா.
0: என்ன அது?
2: பூசாரி, நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தவன் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்கு சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படிரா, பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருது, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா
3: தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன், ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: பாடங்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்
1: கும்பிட போ.

0: ஷார்ப்பு, டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்
1: தெரியலையே.
2: ஆமா, நேத்து உன் கூட தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னான்.
1: ஏய், ஏதோ தங்க தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான் டயர் தான உருண்டுனே வருவான்.
0: ஏய், இதோ வரான் பாரு டயர். செல்ல குட்டி, ஓடி வாடி. ராத்திரில உங்க அப்பன் போன் எங்கடா போய் தொலைஞ்சா?
3: ஒண்ணும் இல்ல குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் வந்துருந்தா. ஒருத்த வண்டி தந்து குறுகல விட்டான்.
0: ஐயோ,
1: மேல ஏதோ கை வச்சானா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இடிய நான் தான் கச்சனான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல.
0: அப்புறம்
3: நம்ம அப்படியே

0: சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவும் மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்காதா? அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளையில்லாமல் பசும் இலையில்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவின் சாரம் மிஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை, துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

0: தங்கலட்சுமி, தங்கலட்சுமி, ஆமா ஆமா, இங்க வா. நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யுது. என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட், இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளம் அப்பளம் எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணிய ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வை, நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
0: என்ன என்ன எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார், சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன்.

0: கேம்பெயினதா தொடக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: அதாவது ரொம்ப நேரம் நீங்க வாய தவிர திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்களே. வாய மூடுங்க, பேசுங்க. இல்ல பேசுறதுக்காக வாய திறக்கலாம்.
1: டாக்டர், ஒரே இல்லூஷனா இருக்கு.
0: இல்லூஷனா?
1: இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல.
0: புரியலையே.
1: அதாவது இந்த போன் இருக்கா?
0: இருக்க
1: இருக்கா? இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு.
0: ஓ, அப்ப இருக்கு.
1: இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு.
0: அது நோக்கிய இப்ப நிறைய மார்க்கெட்ல மாடல் விட்டுருக்காளோ இல்லையோ?
1: நான் மாடல் பத்தி சொல்ல, மனுஷால் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
0: புரியலையே.
1: புரியலையா? புரியும்படியா சொல்லுமா?
0: புரியும்படி சொன்னாதான் புரியும்.
1: ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதாவது டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நானும் ஒரு தர காதல் வாய்ப்பட்டேன்.
0: அது ஒண்ணும் தப்பில்லையே.
1: பேரு மது.
0: அது ஒரு பிரச்சனை, மாத்திட்டுலாம் பேர.
1: அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப
0: கொஞ்சம் விட்டுடு, மூச்சடைக்க போறது
1: இல்ல, அவ்வளவு நெருக்கம்னு
0: சொல்றேன்.
1: அதீத அன்பே எங்களுக்கு பிரச்சனையா பிரிஞ்சிட்டோம். அவட்ட சொன்னேன், இந்த பார் மது, அதாவது அப்படி எப்படி, அதாவது அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம். அவ அப்படி எப்படி நடந்துட்டா, இப்படி இப்படி நடந்துட்டா, அது தப்பு இல்லையா?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு?
1: மாங்கு மாங்கு லவ் பண்றேன்ல, மாங்கு மாங்கு லவ் பண்ணும் போது லவ் பண்றேன். அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்க, இப்படி இப்படி நடந்துக்க அப்படின்னு சொன்ன பேச்சு கேட்டவன் வாழ்ந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது?
0: தப்பா, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. அப்படி எப்படி இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இப்படி இருக்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்க மாட்டா, இப்படிதான் இருப்போம்.
1: இப்படி இருந்தா எப்படி?
0: இப்படி இருந்தா பொம்மநாடுகளுக்கு நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது. நீ என்ன சொன்ன? யூ மீன் தி வேர்ல்ட் மீன் சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீதான் சொன்னியா? அப்படி எப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, அப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, எப்படி?
0: ஏய் தப்பா, நீ ரெண்டு பெரிய அப்படி ரெண்டு சின்ன அப்படி பேசிருக்க. ஃபர்ஸ்ட் இப்ப அதை பெரிய அப்படிக்கு வா. ஃபர்ஸ்ட் அப்படி
1: அப்படி இருக்குல்ல,
0: அதென்ன
1: ரெஸ்டாரண்ட்?
0: ஓகே, இதென்ன செகண்ட் அப்படி?
1: எனக்கு தெரியாம போன்ல பேசுறேன்.
0: வாட் அபௌட் தி சின்ன அப்படி? சின்ன அப்படி
1: சாஸ் தொடக்கி விட்டது.
0: நெக்ஸ்ட் அப்படி
1: விட்டு போயிட்டது.
0: ஐயோ மடையா மடையா, முதல்ல நீ இதெல்லாம் தெளிவா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படி எப்படி இருந்திருப்பா? திடீர்னு பாதியில வந்து இப்படிலாம் இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், எப்படி இருப்பா? அப்படி எல்லாம் இருக்க முடியாது.
1: ஓ, முதல்ல சொல்லியிருந்தா அப்படி எப்படி இருந்திருப்பியா?
0: அப்படி எப்படிதான்
1: இருந்திருப்பா?
0: ஏன்
1: என்ன
0: இங்க நிக்கணுமா?
1: மது, இனிமே இப்படி இப்படி நடந்துக்க, அப்படி இப்படி நடந்துக்கன்னு முதல்ல சொல்லிட்டா, அப்படி இப்படி நடந்துக்குவியா?
0: கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெளிவா இருக்க.
1: ஐ அம் சாரி.
0: பாவி
1: டாக்டர், இப்ப புரிஞ்சுதா என் பிரச்சனை?
0: ஐயோ ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல இருந்தே அப்படி எப்படி பேசிட்டு இருக்கும் தெரியும், இப்படி இப்படி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்ரா நீ?
1: நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்ன இருக்கு இல்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு, இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு.
0: ஐயோ அதுக்கு தீர்வு இங்க கிடைக்காது. ஏதாவது ஆம்பள டாக்டர் பேசார்.
1: டாக்டர்
0: அங்க அப்படியே திரும்பி அப்படியே போயிடு, அப்படியே அப்படியே திரும்பாத. ஐயோ காலையில அப்படி எப்படி பேசும்போது எனக்கு தெரியும் இன்னைக்கு இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு. எப்படி இப்படி எல்லாம் நடந்து போச்சு, இப்படி இப்படி ஆளுங்க இருப்பாங்களா? ஐயோ
2: என்ன பாட்டு பாடணும்?
3: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
2: தண்ணி கிட்ட பாகவதர்? திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டதுவா? நதரே நாகாழ்ன.
3: மாமா ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக்க டக

0: வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய்
1: சேர்ந்துருவேன்.
0: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
1: உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார்ற. சரி, நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிலுப்பா இருப்போம். வேண்டாம், நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட நாலு சாத்தானா?
0: அரே, நான் இவன் கூட சவகாசம் வச்சுட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா
1: வரமாட்டாங்க.
3: இவங்க வரல, என்ன மாட்டி விடுவாங்க.

0: வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதையனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி, உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான் சொன்னா. அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இத பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: அரு, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யார் வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன்னு ஊரு ஊரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதான பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருட்டு இருட்டு.
1: வணக்கம்.
0: அட, நிறுத்தமா. ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசருன்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோஹோ, ராட்சச எழுத்தாளர். எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படா சொல்ல கொடுப்பார். ஆனா நல்ல மனுஷன்.
1: ஏத்தா, உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஆசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏ சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்களே, ஞாபகம் இருக்குதா?
0: என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி.
1: என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000 ரூபாய். கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: அவசியம் இல்ல.
1: அப்புறம்
0: எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி,
2: காலம் காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க.
3: வணக்கம் பாட்டி.
2: வணக்கம் சொல்லத்தான் பெல் அடிச்சியா?
3: போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட் ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதியை டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
2: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி.
3: உங்களுக்கு எந்த பொருள் வேணும் சொல்றீங்களா?
2: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்ல இருக்கு. நீங்க கிளம்புங்க.
3: பாட்டி, இத நீங்க வாசல்ல சொல்லிருக்கலாமே.
2: இத நீங்க நம்பணும் இல்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல, அதனால உங்களை உள்ள கூட்டி உட்கார வச்சேன். கிளம்புங்க.
4: சரியான இடக்கு போல தெரியும் உங்களுக்கு, வா வேலை வரத்துக்கு போலாம்.
5: இது என்னது
0: ரேடியா
5: பாடுமா?
0: சுச்சி போட்டா பாடும்.
6: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
5: இது பேர் பாட்டா?
0: இது பாட்டா? பயணம் யாருக்கு சேட்டையை காட்டுற? பாவம் கிரண்ட கால வெட்ட.

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது. டேய்,
2: மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: என்னை விட்டுடுங்களா?
1: நீயா?
0: நானா திருடல துறை, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னான்.
1: நீ பிடிபட்டதும் அவன் ஓடித்தான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
0: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி.

0: பின்னால் கண்டு பின்னால் சென்றேன். கொண்டு ஊருக்கு புதுசோ என்றேன். காலில் உள்ளது புதுசு என்றாள்.
1: ஓ மேலே கேட்காதே.
0: பௌர்ணமி நேரம் பாவை பொருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள். பின்னல் கண்டு பின்னால் சென்றேன். கொண்டு ஊருக்கு புதுசோ என்றேன். காலில் உள்ளது புதுசு என்றாள்.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்பிடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறான்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/4 ஏக்கரவா விட்டுட்டு போனதுனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறண்டே கொண்டே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணும்
1: என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்க நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்ல 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோலத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தண்ணி இல்ல பிள்ளை கலரா பறக்கும் 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சிருந்தா யாரு கஷ்டப்படுறது, யாரு பேர் பாக்குறது?
0: பார்த்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோழி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டுதானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா? என்ன பத்த ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போல? இங்க கிட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்பு.
1: வேணாம்மா, நான் அந்த கோடை கேர மாண்ட ஒரு 5000 ரூபாய் கடை கிட்டிருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன். நீ வச்சுக்க, எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற.
0: சரி,
1: நீ பாத்தியா
0: புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பிடுறேன்.
2: ஒரு பாட்டு பாடு.
3: எந்த எந்த பாட்டையா?
2: அம்மா பாடுதே.
3: தேவர் காலடி மண்ணே.
2: குட்டி கழுத, பாதியிலையா தொடங்குறது? மொதடிய பாடுறீ.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: Yo boys, I am singing song. Super song.

0: பிச்சுமணி பிச்சுமணி டே பிச்சு,
1: எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சமணி நொச்சமணி நின்று
0: வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்காரு. இனிமே ஒரு ரூம்லதான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
1: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்க? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதி போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் பண்ணா சேர்த்துக்க முடியாது.
0: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
1: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டு ஓகே.
0: என்னவோ பண்ணி தொலை.
1: ஹலோ, வாங்க வாங்க வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். போரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற.
2: கூப்பிட்டீங்களா?
1: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன்.
2: ஆமாங்க.
1: மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
1: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திரே டிப்பன் சொல்லியிருப்பாளே.
2: சொன்னாங்க.
1: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
1: என்கிட்டயும் சொன்னானுவளே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
1: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
1: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
1: இங்க காய போட்டுக்கலாமேனு.
2: இத
1: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
1: அவளை சுத்தம்
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்.
1: பாத்து படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீங்களே, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இத கொஞ்சம் அங்க வச்சிருக்கீங்களா? என்ன சொன்னீங்க?
1: வச்சிட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
1: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கெழுது வேலைக்கு சந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மண்டே மண்டேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
1: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியவன் ஸ்ட்ரைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கவுளியா இருக்கு.
1: இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நினைக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் அதுல ஏதாவது பிரச்சனையா?
1: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கா போறேன்.
1: அதுக்குள்ளயா? இன்னும் நாள் இருக்கு.
2: என்ன?
1: இல்ல, டீப்ளை டீப்ளை
2: பார்த்தாலே தெரியும்.

0: என்னடா கோட் சூட்ல போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில்ல வெள்ளக்கார மாதிரி கோட் சூட் போட்டுறதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்ரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்தோன்னு ஆஃப் ஆயிட்டா?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோன்னே கல்யாணத்தன்னைக்கு பார்த்து ஃபீலிங் வந்துருக்கோம் அவளுக்கு. சரி, அவங்களாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்களாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடுங்களா. எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்துனு போறான். தங்கச்சியும் கூட்டி கொண்டே விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
4: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல விடுறா, பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு.
1: ஏண்டா நச்சரிச்சிட்டு இருக்க?
0: அசிக்குதுல்லக்கா.
1: இருடா மாமா வரட்டும்.
0: மாமா என்னைக்கு வருது? நான் என்னைக்கு சாப்பிடு? நீ சீக்கிரம் போடுதா. முதல்ல
1: வந்துட்டாரு.
2: வந்துட்டாரா? நீ சாப்பிட்ட மாதிரிதான். என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கிருந்தா லுக்கு, நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு. உங்க மீன் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சருன்னு எந்திரிச்சு போக வேண்டாம்.
0: அது எப்படி சருன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
2: அக்கா நாங்க தட்டிலே உட்காந்து இருக்கா.
1: சக்தி எங்க? நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
0: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
2: போடு போடு போடு போடு. சென்டர்ல இருக்கா அந்த பீசவி? கரைக்குற பிடிக்கிறாய்.
0: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கேன்.
3: ஆமா, ஆயத்தோட வடியுது.
0: அடைஞ்சிருச்சா?
3: இங்கிறதுக்கு நீ அழையுதியே.
2: கலரும் சேப்புமே அள்ளிக்கிட்டு போத. பாப்பா சாப்பிடுற.
0: தட்டத்தான் சாப்பிடணும்.
3: அம்மா இன்னொரு பீஸ்மா.
2: ஸ்மெல்லு வேற தூக்குற. லட்சுமி வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
0: ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட போறான். சமையல் செஞ்ச கைய
2: இது?
0: இது பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன வாங்கி போடுங்க.
2: என்ன லட்சுமி சொல்ற?
1: ஆமாங்க, மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமக தான்.
2: இவ்வளோ
0: எனக்கும்
1: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
0: எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு
2: போறேன். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
0: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திஞ்சாம இங்க கொண்டாந்துருக்கு. நம்ம புத்தி செருப்பா அடிக்கணும்.

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா,
1: வியாபாரம் பாடம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா, சொல்லி ராகம் பாடவா,
0: முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா.

காலையிடம் வம்பிருக்காதே.

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா ரவிக்க கொஞ்சம் ஜாயின்ட்ல அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற பாரு இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமா உள்ள
0: என்ன ஏய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாலை போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பாண்டியா, ஜல்லிக்கட்டு கால
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளையை அடக்கிறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி காளையா?

0: அதான்டா வீரம், அப்படி அடரா பல்டி. ஆமா இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது.
1: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சிட்டு தார் குச்சா குத்து குத்து குத்துவோம்ல, போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, விட்டுருக்கடா அத. அப்படின்னா ஒரு டிராக்டர் புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம்.
3: நீ போட்டியில வளர்ந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்.
1: இவங்கிட்டதான பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம். வாங்கடா போலாம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
3: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
3: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
3: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
4: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சையா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களடா.
1: போகடா.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
1: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
3: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
3: முன்னாடி குத்துச்சு.

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: என்ன
2: என்ன,
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: பாட்டில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்க. என்ன வெயில் குடிங்களாச்சு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல்
1: இருக்கேன். துபாய் கண்ணாடி பழபழங்கு அம்மா இவ்வளவு நாள போடாம இருக்கிய, அவன் ஊருக்கு போயிட்டாமே எடுத்து
0: போட்டிருக்க. கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா நீ? என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போயிருக்கா? என்னையா பாக்குற போயாக்கிட்டு சும்மா காசு இல்லப்பா, காசு காசு காசு இல்லைங்களா? யாத்துக்கு அடியா காசு என்ன பய

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா
2: எடுறா கைய,
1: கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்ல சலங்கை ஒளி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
0: ஷட் அப் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்.
0: என்ன?
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க.
3: மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகா பொடி கிடையாது.

0: குழந்தைய கொடுத்துட்டு போங்க. எதுக்கு?
1: அந்த போர்டில் என்ன எதுக்கு படிச்சு பாருங்க.
2: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
1: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா ஆத்தா
3: ஒரு வேலை
0: கிடைக்காதவன்
4: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியல் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
3: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம் சொல்றிய?
5: இது உண்டியல்
3: தான். நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
3: ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு
3: சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
4: முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க. சவுண்ட கேட்டில இப்ப என்ன சொல்றேன்?
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
3: நீ நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

0: வண்டி வருது, இத காட்டி நிப்பாடி. வர ஸ்டாப் ஸ்டாப், ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு.
1: ஏய் வண்டி நிறுத்துற.
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கறாயா?
1: எங்க
0: என்ன வண்டி அங்கே நிப்பாட்டிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படுறாயோ?
1: லிஃப்ட் கேப்பம் போல்றியா? அந்தா ஏத்தி வண்டி தானே, குணத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்தா நமக்கு தனியா சேஃப்டி?
0: அதுவும் சரிதா, பிட்பாடு மேல பிராந்தி தெளிச்சு விட்டு இச்சை மாதிரி செட் பண்ணிடலாம்.
2: என்ன செய்யறாங்க?
1: என்ன
2: உடம்பு
1: வலியும்
2: நடுச்சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கிறான் எவ்வளவு பெரிய போலீஸ்காரனா இருப்பான். எல்லாம் ஒரு இதுதான். சரி, சட்டம் நேரத்தை கழிப்பு பண்ணுவேன். எடுத்துரு.

0: சார்,
1: அதுக்கெல்லாம்
2: ஒரு போலீஸ்காரனா
3: அவன் சேஃப்டி அவன் பாகுதான் செய்வான்.

0: அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உரைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
2: ஜனங்களோட வந்த மகனை சுடுபட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: Sing in the rain.
1: ஆரம்பிச்சிட்டாண்டா.
0: I am swing in the rain. I am strong. Hey! I pay money. Complain warden.
1: என்ன வேணும்?
0: Boot chutney.
1: Chutney.
0: Hey!
2: Thanks, sir.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல அந்த வைக்கணும். ஃபுல்.
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ, ஐ அம் சாரி.
0: ஹேய், யூ யூ யூ. ஐ ஃபுல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபுல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப்.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய VIP கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. கெட் அவுட்.
0: வாட்? அவுட்.
1: மிட்சுபிஷி.
3: Hitachi, Hitachi.
1: Bandachi.
3: Oh my god.
1: It's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேர தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு.
4: ப்ளீஸ் ஃபாலோ மீ.
1: சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். கம் ஆன்.
3: Thank you.
1: Please take your seat.
2: Thanks.
1: What would you like to have?
3: One.
0: Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down.
1: என்னடா?
0: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். After all, 20 crores last month.
1: ஓஹோ.
0: அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டான். லைக் இட் சாய். ஹே, மணி கம் சுடே கோட்ஸ் மாரையா?
1: ஆ,
0: செல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடிஸ்வர வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
5: சிந்தாம வந்து பாய். எங்க பாருங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, மனுஷனாடா நீங்க எல்லாம்? ஐயோ
0: ஐயோ,
5: அட பாவிலா. ஐயோ,
0: அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் தான் எங்க வீட்டுல அடுப்பறியும். எங்க ஆத்தா அப்படிங்கிற அடுத்த வாரம் தான் புரோக்கராபு. இந்த 50 காசுக்கு நான் எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா. ஒய்யா,
2: உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.
0: ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா.
2: சொல்ல மாட்டேன், கண்டி பண்ணு.
1: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ.
3: இது வேஸ்ட்.
1: மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க?
1: ஐயோ, அவன் டுபா குடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: பண்ணாத. நீங்க சொல்லுங்க
0: ப்ரூஸ். என்னுடைய ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது. ஐ மேன், ஐ அம் ஹியர்.
1: 1 செகண்ட்.
0: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: God, what a great family.
0: Oh, yeah.
3: Keep this flower.
0: Thank you.
3: We'll meet sometime.
0: Okay.
3: Bye.
0: Sing in the rain. I am swine in the rain.
2: Papa.
0: Song in the rain. I am frown in the rain. Sing.

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தான். என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்ப

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தா, உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

கொடுத்தவனே.

0: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.
1: கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது.
0: எதிரில்

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார்,

0: நீங்களா?
1: உனக்காக

சொந்தம் தந்த சொந்தம்.

0: என்னப்பா கால் எப்படி இருக்கு
1: சார்? நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ளே கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்டு குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டுது.
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
2: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். சம்பவ அதோட டாக்டர் வெட்டி எடுத்துடலாம். கால இல்லையா? பேண்டேஜ். ஹி இஸ் லிட்டில் பிட் நர்வஸ் டாக்டர். இன் சச் கேசஸ் வாட் வி டூ, த ட்ரீட்மெண்ட் லைஸ் பேசிக்கலி கிளினிக்கலி கெமிக்கலி சைக்கலாஜிக்கலி பெத்தலாஜிக்கலி ஃபைனலி இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால புரியாம ஆனாதரா? என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: நாடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: என்னைக்கு நீ
1: அப்புறம் பெருமாளு நல்லா பச பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
2: ஓகேதான்.
1: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சிருக்க.
2: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
1: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜோ அவ்வளவு கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே.
2: கரையும் பேசலாமா?
1: ரொம்ப கேவலமா இருக்கா?
3: என்ன உங்க அப்பா முடி சொத்தா நீ பாட்டு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
1: யாருக்கிட்ட? என்ன பண்ணி?
3: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
1: தெரியுதா? என் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
3: நீ படுற படிடா.
1: இது உங்கள் சொத்து.
3: மறக்க போறாங்க ஐயா.
1: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து.
3: சொல்லு, யார் சொத்து?
1: இது உங்கள் சொத்து.
3: என் சொத்தை நீ விக்கலாமா?
1: முடியாது.
3: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போட.
1: அது சரிங்க, சொத்து நான் படிச்சா என் சொத்து.
3: என்ன பெனாத்தின்னு
1: பேசுறேன்?

கடிட்ட

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும். ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்க.

எனக்கும் தெரியல. அதெல்லாம் இருந்து நம்ம ஏன்

0: இருக்கணும்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி, அது நம்ம கோஷ்டி தான்.
1: அதுவும் அம்பாஸ்டர் கார்.
0: என்னது அம்பாஸ்டர் கார், இவ்வளவு நீளமா இருக்கு.
1: அப்ப லாரி,
0: லாரியா பெரிய கப்பல் வியாபாரி போட அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு கார போடலாங்கறியா? ரெண்டு பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காசு கார போடலாங்கிற
2: என்னன்னு

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது
1: கேக்குறேன்? சார்
0: வாங்க வாங்க. வாசல் அது கோலம் போட்ட
1: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதான். அதனால்தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா?
2: என்ன
1: சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேடாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரமாலம் மாதிரி யார்ட்ட கோவறா திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுறீங்க.
2: என்ன குத்து தொலைஞ்சறாத
0: முதற
2: சார்.
0: நீ கூட வா.
2: ஓகே சார். அக்கா
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: நெஞ்சில வீர வேணும். நாங்களா கோடு போட்டா ரோடே போடுவோம் தெரியுமா?
1: ஓகே.
2: ஆமா, டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது. போப்பல உள்ள

0: இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பரிச்சயா இருக்கிற?
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டின தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்.
1: ஆட்டோ தான் அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
2: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. வாரத்துக்கு 80 ரூபா ஆகும், மீட்டருக்கு மேல 10 ரூபா கூடு.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரியில வருது வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது டான் கியூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிக்கிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்கிச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். கமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறப்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தல எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்ட் டைம் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கருமம், சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
3: போறேன்.
0: அடடா சார், நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் சார். ஆட்டோக்காரன் நிறுத்துறது எனக்கு தெரியாது சார். சார், என்ன இறக்கி விட்டீங்கன்னா நான் ஓடி
3: போயிடுவேன் சார். ரூல்ஸ் படி வண்டி வழியில நிறுத்த கூடாது. ஸ்டேஷன் இருக்கு, வந்துட்டு போ.
0: உங்க ஸ்டேஷன் எங்க சார் இருக்கு?
3: தாம்பரத்துல இருக்கு.
0: தாம்பரமா? நான் மவுண்ட் ரோடுக்கு இன்டர்வியூ போகணும் சார்.
3: அது என் கண்ட்ரோல்ல கிடையாது.
0: ஆஹா, இன்டர்வியூ போச்சே.
4: தரி கிட்ட ஜம், தரி கிட்ட ஜும், தரி கிட்ட கம். தாமேங்கிட்ட ஜம், அவங்கிட்ட ஜும்.

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: டுபாக்கூரா? அது நீ அது டுபாக்கர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி டுபாக்கர் தெரியாதா?
0: ஐயோ,
1: டுபாக்கூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாக்கூர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாக்கூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள
0: கரெக்ட் மாம்ச? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன
1: பண்ணு? என்ன மாப்ள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்தலை போட்டு நீ பேசுற பேச்சாது. சாரி சார்.
0: அட அதுக்குல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணுடா, அந்த காலேஜ் கேட்ட அப்படிங்கிற பொட்டி கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது,
1: ஓ அரசக அரசக அரசக, see my மாப்ளை டேலண்ட்
0: சூப்பர். ஏ மாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்சர்சைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 க்கு எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவாள்ல, ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
1: எனக்கு மேட்சா இருக்கட்டும், என் பொண்டாடி வாங்கினாலுங்க. என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கா? நாயின் தாடி வச்சிருக்குது. எல்லாம் யூனிஃபார்ம் அடையறீங்களா?
0: ஹாய்
1: ஹாய்,
0: வணக்கம். என்னது, நீங்களும் ஜாகிங் வரீங்க போல இருக்கு.
1: இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. தாமி அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம். யாருது?
1: மை டாட்டர்.
0: ஓ, யுவர் டாட்டர்.
1: யா,
0: ஹோ ஸ்வீட்டி லாலிபாப். பரவாயில்லையே, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ட்ரிம்மா வச்சிருக்காங்க.
1: பெரிய
2: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சுட்டு வந்தீங்க?

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலின்.

0: நடக்குதோ நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கு தெரியும்.
0: என்னது
2: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல தான் வாத்த ஸ்லிப் ஆயிடுச்சு.
0: டேய் இந்த அப்படி
2: பாத்துக்கிறேன்.
0: உட்கார
3: கையை
2: காலே
0: குடிச்சி
4: சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா?
2: அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத.
3: சித்தி
2: என்னாச்சு?
3: உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு.
2: என்ன சித்தப்பு அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற?
3: மகனே,
0: ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகால நடுங்குதுரா.
2: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
0: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவாடா.
2: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
0: வயசு பையன் நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
4: நானும் வயசு பையன்.
0: நீனும் வயசு பையன் தாண்டா. நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
4: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்காலம் கிடையாது.

0: பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அத போய் லவ்னு ஏத்தி விடுறிய, அறிவில்ல உனக்கு?
1: இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும்? அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே.
2: அவ முகத்தை நான் பாக்கல, அத போய் லவ் கிவ்ன்ட்டு.
0: முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ண கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
1: கன்ஃபார்மா சொல்ற லவ்
0: தானே, முகத்தை பாக்கலையா?
2: அப்படா
0: எவ
3: இந்த பழப்பொருங்க
0: இவளா? என்ன தொங்கிருச்சு எப்பா? பொண்ணுங்களோட மனசால சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா? எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம், போமா? அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். நீ வந்தா கொல பண்ணிடுவேன்
1: உன்னை.
0: என்ன வெறித்தனமான பிக்டா இருக்கு? இந்த பையன் உங்களுக்கு தெரியுதா?
3: பார்த்ததே இல்லையே. யாரு இவரு?
0: யாரு இவருங்கிற உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா.
4: எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க.
3: தங்கச்சி
0: நாளைக்கு

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு ஒண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு ஓடணும் தானே நீயே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே இருக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போய் சொல்லிடு.
2: ஏப்பா போயப்பா, அப்புறம் பம்புறேன்.
3: நான் ஏயா வெளியில போனோம்.
2: சரி வாயா உள்ள
3: வரையா. இந்த பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானம் கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்னை நான் இவட கேவலமா நடத்துறாங்க. மாப்பிள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையாப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. ஒரு பிராண்டிய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிரும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரையை வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டாந்து தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுற?
1: அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பில்ப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமானாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வெயிக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத.
1: நான் சொல்ல மாட்டேன்.
0: தேங்க்யூப்பா.
1: உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களை பிரியாணி ஏதாவது
0: கொண்டு. அய்யோப்பா பாத்தியா, தாயா பிள்ளையா பிள்ளை இந்த மாதிரி நேரத்துல கழிவு போறேன். என்னப்பா ஏன்
1: யாரு? நீ தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட?
0: பீதியா இருக்குப்பா.
1: சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா.
0: ஆமாப்பா.
1: பேசாம இரு, கைடுறா. தெரியுமா
0: அப்பா? ஐயோ, பணத்தோட தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே. நேரம் பார்த்து பழி வாங்கறானயா. கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு போலீஸ் அனுப்புது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச்சா இருக்கணும் தானா அனுப்புது? ஐயோ, என்ன நம்மளாம் கிடந்து கத்துது. எங்க அப்பனே ஐயனாரு, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்க, உனக்கு கடா வெட்டி புங்க வைக்கிறையா.
2: கோணப்பள்ளிக்கு பிறந்த கொங்காப்பா நடிச்சா புடிச்சு தள்ளி விடுறீங்க. கொஞ்சம் தள்ளி போய் தண்டவாளத்துல இருந்து என்ன நேரம் ரயில் வந்து என்ன ஆகும்?
3: சும்மா தள்ளி விட்டதுக்கு இந்த கத்து கத்துறீங்க. நேத்து என் மேல ரயில் ஏறி நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதுன்னு தெரியுமா?
0: செத்ததுக்கு அப்புறம் அழுதியா? என்னடா சொல்ற?
4: நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், இதே இடத்துல வெயிட் பண்ணுங்க.
0: அதுவா நீ?

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: ஏய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதான் சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடிச்சது தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கனா. டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடுடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டா.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் சுட்டி வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, வெளியே இருக்க
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுழுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்த ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன், கையில தீச்சட்டியோட டண்டனக்குன. பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
3: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
4: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடைகலகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன். வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் மனுஷன்
5: விடக்கூடாதா?
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு? எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
4: எனக்கு ஒண்ணு வேண்டாங்க.
1: ஆளை பார்த்த அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
6: என்ன சார் இது? கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க.
1: இது கோமணமா? யார் மேனி?
6: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
6: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
6: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்,
6: அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
6: அப்போ 60000 ஆச்சு. ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
6: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நானும் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
6: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
6: ஆனா இந்த ரேட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன்.
6: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்போதைக்கு கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுட் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. வாங்கி
6: டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி
1: அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க.
6: இது எங்களுக்குள்ள 1000, ஆளுக்கு 500 எடுத்துக்கோ.
1: ஓ, அப்படியா? அப்படின்னா ஓகே மேடம். அப்ப நாங்க வர மேடம். நாளை காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கே எல்லாம் அட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களா?
1: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராற.
0: என்னடா சொல்றீங்க
1: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வழக்கப்படி
0: எரிக்கணுங்க,
1: புருஷன் வழக்கப்படி
0: புதைக்கணுங்க.
1: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
0: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய. எங்க அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
1: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
0: மகன் எப்ப வருவான்?
1: தெரியாது.
0: ஏன் தெரியாது?
1: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
1: ஆமாயா.
0: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம். மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக்
1: போறியா? இது உங்க ஆத்தா.
0: போடா.

0: டேய் வீரவாகன மாட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க அவன.
1: கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கல.
0: பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்ப. உடைக்கலாம் பூட்ட.
1: வாங்கட உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் இல்ல?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: இவன் சரிபட மாட்டாங்க.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க.
0: ஒரு வாங்கின காச தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
0: அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காத?
3: அந்த பாலிசி வரலங்க. நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா, இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம்
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. முதலாளி?
2: முதலாளியா?
3: என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது? கம்பெனியா? எனக்கு நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளையை கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் ஒரு குளம் மைதா வந்தா. அதை வச்சு கும்போன வந்து பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
3: முதலாளி,
2: போயா
3: முதலாளி,
2: போயா.

மூட்டி சத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பா ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன முடிச்சுட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

நாடி நரம்பு முறுக்க முறுக்க, ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க, அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க, தொடங்குது ஓங்கார கூத்து.

0: அண்ணே இவன் சரி வருவானே.
1: யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வரமாட்டான்டா.
0: இவன் தானே சரி வருவான்.
1: சரியா வரமாட்டான்டா.
2: சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க.
0: இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட்.
1: சரியா வரமாட்டான்டாங்கிற.
2: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள.
0: சரியா வருவானே.
1: என்னடா சரியா வருவானா?
2: என்ன திடீர்னு கோபம் ஆயிட்டா?
1: இவன் மூஞ்சி சரியா வருமாடா?
2: சரியா வருமாடா? போட்டு அடிக்கிறேன்.
1: நீ எப்படா சரியா வருவ?
0: அண்ணே நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு அடிச்சு சொல்லுவேன்.
1: யார் இவனா?
0: ஆமா,
2: நீ சரியா வருவியா? சொல்லிட்டா
1: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: மூஞ்சி பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க.
1: நீ மூஞ்சி பார்த்தா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம் போடா.
2: எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாம போச்சுறானே. நல்லா தானடா போய்கிட்டு இருந்தேன்
0: நானு.
2: என்ன இப்படி கத்துற அண்ணா? அண்ணா
3: யாரு?
2: நாங்க தாச்சி.
3: என்ன ஐயனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல மெட்ராஸுக்கு புறப்பட்ட தாச்சி. போறதுக்கு மேல அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலாமன்னு அப்படியே வந்தேன்.
1: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
1: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலு.
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
1: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு
1: அடிச்சீங்கல்ல?
2: எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு
1: தெரிஞ்சுக்கிட்டேன்னா
2: ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய
1: செய்வேன். நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு அப்புறம்
2: கோபப்படாங்க. எதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா
1: இருப்பான் பண்ண போற? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பா.
1: அப்போ
3: ஆறி
1: போட்டு
3: வர மாட்டான். சரிப்பட்டு வர
1: மாட்டான்.
3: ஏண்டா
4: மாவனே, எங்கே ஊருக்கு போறன்னு சொல்லிட்டு என்ன இவன் விட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி ஊருக்கு போறதுனால இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறாப்பா.
1: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மகன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா.
4: இல்ல என் மகன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா.
1: அறிவு கேட்ட ஓனாண்டி.
4: அதுக்கா
2: ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்ம அடிப்பான் போல் இருக்க.
4: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்.
1: பெத்த அப்பனே சொல்லிட்டான் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. கிளம்பிடா.
2: யோ எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. அப்பா அப்பா சொல்லுப்பா. எதுக்காப்பா?
4: அதெல்லாம் சொல்ல முடியாதா? சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்?
1: ஒப்பந்தம் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிட்டு இருக்க? போடா.
2: யோ கையெடுத்து கூப்பிடுறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா சொல்லுங்க.
1: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன். அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் போதுல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கடா.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசு? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் என்னத்துக்கு வரேன் தெரியுமில்ல? தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: மதுரை, ஏ மதுரை,
0: என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? டேய், அவர் டீ போடுறதுக்கு வரலாமா? நீ தான் டீயை போட சொல்லிட்டு மதுரையை பார்க்க போயிட்டு இல்ல? மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன்? போடு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. செத்த எரு போடுறேன், போடு. சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு இன்னமா டீ போடல? யோ, முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நின்று ஜீனிய போட்டு ஒண்ணு போற, பாலை போட்டு ஒண்ணு வர்ற, டிக்காச போட்டு ஒண்ணு போற, சரியும் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறானீங்க? உங்க மரியாதை கட்டுப்போம். சரி குடிய. ஆமா, சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தாப்படி.
2: வழக்கம்
0: போல டீய போட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமருக்கு குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோஸ்ட் போயிருப்பான்.
0: அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன்.
2: இத பாரு, என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பு
0: உடைச்சிருவேன்.
2: என்ன
0: பாட்டியா இருமாதிரி போட்டது? அத போய்
2: கூடிடா.
0: நான் என்ன இடிச்ச வாயனா?
2: குடிச்சிட்டியா? கிலோ ஊத்தன இல்ல, இது 8 ரூபா.
0: எனக்கு இது வேணும். என்ன வேணும்?

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
2: எனதர்ம 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
3: அமைச்சரே, இந்த லகட பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்
2: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
2: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
2: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
2: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
5: ஓனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
2: எப்போது திட்டினேன்?
5: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
2: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
5: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
2: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று
1: கூறினேன்.
2: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
5: மூடா என்றாயே.
2: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
2: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
1: வேற என்ன சொன்னான் அமைச்சர்? என்ன, இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
2: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
2: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உழைப்பதற்குள் ஓடிவிடு.
2: மன்னா,
1: என்ன,
2: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
2: இது அநியாயம்,
1: அக்கிரமம். எனக்கு இது நியாயம்? நன்றாக தூவுங்கள்.

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: 10 ரூபா
0: அச்சனை அந்த தட்டுல போடு, காணிக்க அந்த உண்டியல போடு, என்கிட்டயே குடுக்கறேன்.
1: டிப்ஸா வச்சுக்க.
0: நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளை கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அவ வரமாட்டா. நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்க நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க. 10.
0: உன் பேர் என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு?
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானுவலேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா
1: கற்பூரத்தை
0: கோயில உட்காந்து லவ் பண்ண, அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

0: டீயே குடுப்பா.
1: இல்ல ஒரு காபி
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏய் பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன் மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன் துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாதிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்து விடு,
1: தங்கப்பட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்து விடு.
0: சின்ன கிட்டு முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்து விடு,
1: தங்கப்பட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்து விடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேணுமா உத்தரவு வேணுமா? எத்தனையோ காலமா அத்த

0: பெண்ணை கண்ணை கொஞ்சம் பேசவிடு,
1: கண்ணை பெண்ணை வண்டி காமல் நெஞ்சு புள்ளை ஆடவிடு,
0: மெல்ல துள்ளும் கள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு,
1: கண்ணை பெண்ணை வண்டி காமல் நெஞ்சு புள்ளை ஆடவிடு.

0: பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கல்ல, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அவகிட்ட 1 ஹவர் பேசியிருக்கான். அதை கேட்ட அப்படியே திருப்பதிக்கு நேராக ட்ரெயின் ஏறினவன் தான். இன்னும் திரும்பல, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. மொட்டை
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே, நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருத்திருவா அரைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணமெல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்ணுறதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.